நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆண்டாளின் தெய்வீக காதல், திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியில் இருந்து சில குறிப்புகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் இறைவனை காதலனாக கொண்டு அந்த காதலை மிக ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். ஆண்டாள் 12 ஆழ்வார்களில்

ஒரே பெண் ஆழ்வார் அவர் இயற்றிய இரண்டு முக்கியமான படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். இந்த இரண்டு நூல்களிலும் நாம் காண்பது சாதாரணமான உலகியல் காதல் அல்ல, அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தெய்வீக காதல். ஆண்டாளுக்கு திருமணம் செய்ய வேண்டியவர் யார் என்று கேட்டால் அவளுடைய பதில் ஒன்றே, திருமால் கண்ணன் ஸ்ரீரங்கன் என்கின்ற பல நாமங்கள் ஆகும். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைவதாக இருந்தது. திருப்பாவையில் தெய்வீக காதல். முதலில் திருப்பாவையை பார்ப்போம். திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் இன்றும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. திருப்பாவையின் தொடக்கத்திலேயே ஆண்டாள் குறிப்பிடுவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் என்று கூறி தன்னுடன் தோழிகளையும் அழைத்து பாவை நோன்பு நோர்க்க சொல்கிறாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தனக்காக மட்டும் இறைவனை நாடவில்லை, தன்னுடைய தோழிகளையும் அழைக்கிறாள். அதாவது அவளுடைய பக்தி தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையே இறைவனை நோக்கி அழைக்கும் பக்தியாக மாறுகிறது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை வெறும் உடல் சார்ந்த ஆசை அல்ல. அவள் விரும்புவது உனக்கே நாம் ஆட்சி செய்யும் என்ற நிலை. அதாவது இறைவா, உனக்கே நாங்கள் சேவை செய்வோம், உன்னை தவிர வேறு எதையும் நாடமாட்டோம் என்ற முழுமையான சரணாகதியாகும். இதுதான் ஆண்டாளின் தெய்வீக காதலின் அடிப்படை. உலகியலில் காதல் என்பது நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டாளின் காதல் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறது. அதனால் ஆண்டாளின் காதல் என்பது சுயநலமற்ற காதலாகும். கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணன் மீதான ஏக்கம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அவள் கண்ணனை ஒரு தொலையில் இருக்கும் கடவுளாக மட்டும் பார்க்கவில்லை, அவன் அவளுடைய வாழ்க்கையின் நாயகன். அவனுடைய அழகு, அவனுடைய வீரியம், அவனுடைய கருணை இவை அனைத்தையும் ஆண்டாளின் உள்ளத்தை ஈர்க்கின்றன. கண்ணனின் திருவடிகளை அடைவதே அவளுடைய இறுதி லட்சியம். இதில் ஒரு அழகான ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. ஆண்டாள் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கவில்லை, அவள் ஆன்மாவை குறிக்கும் உருவமாகவும் பார்க்கப்படுகிறாள். கண்ணன் என்பது பரமாத்மா. ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபட விரும்புகிறது. அந்த ஏக்கத்தையே ஆண்டாள் தனது காதலாக வெளிப்படுத்துகிறாள். நாச்சியார் திருமொழியில் காதலின் ஆழம். இப்போது நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளின் உணர்வுகள் இன்னும் ஆழமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. இங்கே நாம் காண்பது பிரிவின் வேதனை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், கனவு, திருமண ஆசை, கண்ணனின் நினைவு ஆகியவற்றின் தீவிரமான வெளிப்பாடு. கண்ணனை பிரிந்து இருக்கும்போது ஆண்டாளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளுடைய மனம் முழுவதும் கண்ணனையே நினைக்கிறது. அவள் இயற்கையிடமும் பறவைகளிடமும் தோழிகளிடமும் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். இது சாதாரண காதலின் பிரிவு துயரத்தை போல தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் உள்ளது. இறைவனை பெறாத ஆன்மாவின் இயக்கம்தான் அது. இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனையுடன் இணைய வேண்டும், இறைவனுக்கே உரியவளாக வேண்டும். இந்த இயக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டாளின் வாழ்க்கையே அந்த காதலாக மாறுகிறது. வாரணம் 1000. தெய்வீக திருமண கனவு. நாச்சியார் திருமொழியில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி 1000. இதில் ஆண்டாள் தான் கண்ணனை மணப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறாள். அவள் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவாக காண்கிறாள். யானைகள் வருகின்றன, திருமண ஊர்வலம் நடக்கிறது, மணமகன் வருகிறான், திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன. இறுதியில் அவர் கண்ணனுடன் இணைகிறாள்.

வெறும் திருமணமாக கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் இணையும் ஆன்மீக அனுபவத்தின் உருவகம். ஆன்மா இறைவனை அடையும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை ஆண்டாள் திருமண காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான் வாரணம் ஆயிரம் இன்னும் தமிழ் வைணவ மரபில் திருமண நிகழ்வுகளுடன் ஆழமாக இணைக்கிறது. ஆண்டாளின் காதல் ஏன் தனித்துவமானது? ஆண்டாளின் தெய்வீக காதலுக்கு மூன்று முக்கியமான அம்சங்கள் உள்ளன. முதலாவது ஏக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். இறைவனை பிரிந்திருப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது சரணாகதி, எனக்கென்றே எதுவும் இல்லை, நான் உனக்கே உரியவள் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கின்றது. மூன்றாவது சேவை, இறைவனை அடைந்த பிறகு அவருக்கு சேவை தெய்வீத தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆண்டாள் கருதுகிறாள். அதனால்தான் திருப்பாவையில் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாகிறது. காதல் என்பது வெறும் பெறுவதல்ல, காதல் என்பது அர்ப்பணிப்பும் சேவையும் ஆகும் என்பதை ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டாளின் செய்தி, இன்றைய உலகில் காதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டாள் நமக்கு காதலின் ஒரு உயர்ந்த வடிவத்தை காட்டுகிறார். அது எதிர்பார்ப்பு இல்லாத காதல், அது தியாகத்தின் காதல், அது சரணாகதியின் காதல், அது ஆன்மாவை உயர்த்தும் காதல். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடமிருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் என்றால், அதனால்தான் ஆண்டாள் இறைவனை நேசித்த போது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால் அவளுடைய காதல் காலத்தை கடந்தது. பல நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவளுடைய பாடல்கள் நம் இதயங்களை தொடுகின்றன. நிறைவு உரையை சொல்கிறோம். ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகின்றன. இறைவனை அடைய அறிவு மட்டும் போதாது, அன்பும் வேண்டும். அந்த அன்பு ஆழமாகவும் இருக்க வேண்டும். அந்த அன்பில் அகந்தை இருக்கக்கூடாது. அந்த அன்பில் முழுமையான சரணாகதி இருக்க வேண்டும். ஆண்டாளின் வாழ்க்கை நமக்கு சொல்வது, இறைவனை தேடும் ஆன்மாவின் மிக உயர்ந்த மொழி அன்பு. திருப்பாவையில் அந்த அன்பு பக்தியாக மலர்கிறது. நாச்சியார் திருமொழியில் அந்த அன்பு ஏக்கமாகவும் கனவாகவும் தெய்வீக காதலாகவும் உச்சத்தை அடைகிறது. ஆண்டாளின் காதல் கண்ணனை அடைய விரும்பிய ஒரு பெண்ணின் காதல் மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இறைவனை அடைய விரும்பும் நித்திய ஏக்கம். அதனால்தான் ஆண்டாளின் குரல் இன்று வரை நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணனை அடைவதே என் வாழ்வின் லட்சியம். அவனுக்கே நான் உரியவள், அவனுக்கே என் அன்பு, அவனுக்கே என் சேவை. இத்தகைய உயர்ந்த தெய்வீக காதலை நமக்கு அளித்த ஆண்டாளின் திருவடிகளை வணங்குகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் பகுதி இரண்டில் சந்திப்போம்.

இந்த மொரிஷியஸ் வானொலி 89 கிலோ சமத்திலைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் வருடத்தினையொட்டி இந்த நாட்டுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை மங்களாச்சரன் எனும் சிற்ப நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. சரி, வழக்கமாக நம்முடைய நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் இதோ இந்த பக்தி பாடல்.

0: പുരട്ടാസി മാത ഗോവിന്ദൻ വ്രതത്തിനെ ഒട്ടി നമ്മുടെ മോറീഷ്യസ് വാനൊലിയിൽ ഇപ്പോഴത്തെ സിറപ്പ് നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് മേലും നമ്മുടെ നികഴ്ചയിൽ ഇന്നു അയ്യാ നിത്യാനന്ദൻ ഷമുഖം വന്നിരിക്കുന്നത് ഇവർ മനീസ് തിരുക്കോയിലിൽ തിരുവാറ്റി വരുന്നത് வணக்கம் ஐயா.
1: வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: ஆமாம் ஐயா, தற்போது நாம் இந்த புரட்டாசி மாத கோவிந்தன் விரதமாக இருக்கின்றோம். எனவே இந்த புரட்டாசி மாதம் முதலில் புரட்டாசி மாதத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன என்பதை எமது நேர்களுக்காக விளக்க முடியுமா?
1: நம்முடைய தமிழருடைய பண்பாட்டிலும் வழிபாட்டிலும் சமய வழிபாடுகள், சமய சிந்தனைகள், சமய ஒழுக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நீண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நம் முன்னோர்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே புரட்டாதி மாதம் பொதுவாக திருமால் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இதை ஒரு வசந்த காலம் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்திலே திருமாலுடைய வழிபாடு மிகவும் இன்றியமையாத வழிபாடாக நமக்கு அமைந்திருக்கின்றது. நம்முடைய கோள்களினுடைய அமைப்பு நம்முடைய இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடாக நமக்கு தமிழர்கள் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்திலே அசைவ உணவுகள் எல்லாம் தவிர்த்து ஒரு மாதம் நம் உடலை தூய்மைப்படுத்துவதற்காக நல்ல காய்கறி சார்ந்த உணவுகளை உண்ண வேண்டும் என்பதற்காகவும், இறை சிந்தனையோடு நம் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும், நல்ல தமிழ் இலக்கியங்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு இந்த ஒரு வழிபாட்டு மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள்.
0: அவம் இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் நாம் திருமாலை கணப்பெருமான் நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். சரி, ஏன் பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான இந்த மாதமாக கருதப்படுகிறது?
1: நம்முடைய வழிபாட்டிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணத்துக்காக நாம் வைத்திருக்கின்றார்கள். இப்போ ஆடி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் அது அம்மனுடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும். தை மாதத்திலே நம்ம முருகப்பெருமானுக்கு தைப்பூச காவடி திருவிழாவை கொண்டாடுவோம். கார்த்திகை மாதத்திலே சிவபெருமானுக்கும் மாசி மாதத்திலே சிவபெருமானுக்கும் சில சிறப்பு வழிபாடுகளை செய்கின்றோம். திருமாலுக்கு ஒரு சிறப்பு வழிபாடாக இந்த காலகட்டத்திலே நமக்கு அதை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள்.
0: ஆமாம். சரி, அப்போது இந்த சனிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த மொரிஷியஸ் நாட்டில் நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த சனிக்கிழமை தோறும் முழு இரவு அதை ஒரு காரணம் இருக்குது.
1: ஆமாம். அதாவது வந்து நாம் ஏதாவது ஒரு நாள் வந்து இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து வழிபாடு செய்கின்ற போது ஒன்று உடலுக்கு ஒரு சில விதமான சக்திகளை நாம் பெற முடிகின்றது. நம்முடைய மொரீஷியஸ் நாட்டை பொறுத்தவரை அன்றைய காலகட்டத்திலே நிறைய பேர் வந்து கரும்பு தோட்ட தொழிலாளிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே போக்குவரத்து எல்லாம் மிக குறைவாக இருந்தது. கோவிலுக்கு வந்தால் திரும்ப போவதற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அதே நேரத்தில் கோவிலிலே தங்கக்கூடிய ஒரு நிலை இருந்த காரணத்தினால் அது இரவு முழுவதும் ஒரு வழிபாடாக கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். ரெண்டாவது, இரவு முழுவதும் அந்த இடத்திலே நம்ம கூடியிருக்கின்ற பொழுது நம்முடைய கலை, பண்பாடு, மொழி, உறவுகள் இவற்றையெல்லாம் மேம்படுத்துவதற்கு அது ஒரு இணைப்பு பாலமாக இந்த திருவிழா அமைந்திருக்கின்றது. ஒரு இரவு முழுவதும் தமிழர்கள் மட்டும் ஒன்று கூடுவதில்லாமல் மற்ற இனத்தாரும் அந்த இடத்திலே வந்து கூடுகின்ற பொழுது மக்களிடையே ஒரு ஒற்றுமையும் ஒரு பண்பாட்டு சிறப்பும் தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வழிபாடு மிக அருமையாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் பார்க்குறோம் அந்த நாள்களை பார்த்திங்கன்னா கோலாட்டம், கும்மியாட்டம், பரதநாட்டியம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நல்ல தமிழ் பாடல்களை நம்ம குழந்தைகள் இளைஞர்கள் கற்றுக்கொண்டு பாடுகின்றார்கள். இவையெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டை, கல்வியை, சமயத்தை வெளிப்படுத்துவதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு சிறப்பு சூழ்நிலையாக அந்த ஒரு இரவு முழுவதும் நமக்கு கிடைத்திருக்கின்றது.
0: அப்போது இந்த காலத்தில் நாம் சில திருக்கோயில்களில் இந்த புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை இப்போது கொண்டாடி வருகின்றது.
1: அது காலத்தினுடைய சூழ்நிலை காரணமாக இப்பொழுது நம்முடைய எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போகணும், பனிச்சுமை மற்ற காரணங்களாகவும் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை இப்பொழுது குறைந்து விட்ட காரணத்தினாலையும் அது கொஞ்சம் குறைவாக.
0: இந்த கோவிந்தன் திருவிழா முழு இரவு அல்லது நள்ளிரவு வரை அந்த வழிபாடு

அம்பர்களை தற்போது நாம் புரட்டாசி மாதை கோவிந்தன் விரதமாக இருக்கின்றோம். நேற்று 2nd சனிக்கிழமைக்கு நமது நாட்டில் சில திருக்கோயில்களில் இந்த புரட்டாசி மாதை கோவிந்தன் சிறம் சிறப்புமாய் நடைபெற்று

0: மூன்று காலம் இருக்கு, நான்கு காலம் இருக்கு, அதை பரவாயில்லை.
1: அது பரவாயில்ல. மூன்று காலம் நான்கு காலம் எப்படி செய்தாலும் இறை வழிபாட்டிலே நம்முடைய பண்பாட்டையும் கலையும் வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அதை எவ்வளவு தூரம் நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது நம்மை பொறுத்து தான் இருக்கின்றது. பொதுவாக இரவு முழுவதும் செய்வது சிறப்பு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவ்வளவு தூரம் செய்ய முடியாத காரணத்தினால் இரவு 12 மணிக்கோ அல்லது 1 மணிக்கோ ஒரு சிலர் 3 மணிக்கோ அந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்கிறார்கள்.

உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. அயலக்க தமிழர் நலச்சங்கம் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டித் தொடர், அதாவது இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் எஸ்எஸ்ஆர் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும். காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும் இந்த போட்டித் தொடரில் 8 திறமைமிக்க ஆடிகள் பங்கேற்று 15 விறுவிறுப்பான ஆட்டங்களில் மோதம் உள்ளன. இதனை தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களை சிறப்பிக்கும் பரிசு அளிப்பு விழா மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. விளையாட்டு ஆர்வலருக்கும் பொதுமக்களும் திரளாக வருகை தந்து வீரர்களை உற்சாகப்படுத்துமாறு அயலக்க தமிழர் லட்சங்கத்தின் சார்பில் அன்புடன் படங் அடைக்கின்றோம்.

0: அம்பர்களி புரட்டாசி மாதே கோவிந்தன் விருதினையொட்டி உங்களுக்காக நாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பதில் பெரு மகிழ்ச்சியன் கொள்கின்றோம். இப்போ நம்முடைய சியோ ஐயா நித்யானந்தன் சமூகம் வந்திருக்காங்க. இவர் மணிஸ் கோயில் அங்கே திருப்பணியாற்றி வருகின்றார். ஐயா நித்யானந்தன் சமூகம் அவர்கள்,
1: சொல்லுங்க ஐயா,
0: இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன இப்போ அந்த என்னென்ன முக்கியமான விசேஷம் புரட்டாசி மாத கோவிந்தன் அடைவிட?
1: புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருமாலுடைய வழிபாடு முதன்மையான வழிபாடாக இதிலே அமைந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மாகாளியப்பட்சம் அமாவாசை என்ற சொல்லக்கூடிய அந்த வழிபாடும் இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய வழிபாடாக அமைந்திருக்கும். அதே போன்று ஒன்பான் இரவு பெருவிழா என்று சொல்லக்கூடிய நவராத்திரி பெருவிழாவும் இந்த புரட்டாதி மாதத்திலே வரக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கும். குறிப்பாக இந்த மூன்று பெரும் வழிபாட்டு சமய நிகழ்வுகள் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டிலே தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றது. அந்த நிகழ்வுகள் இந்த புரட்டாசி மாதத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது.
0: சரி, இப்போ இந்த புரட்டாசி மாதம் நாம் கோவிந்தா கோவிந்தா இந்த முழு பூசையில் நாம் என்ற திருமாலயத்தை உச்சரிப்பதன் சிறப்பு என்ன?
1: ஒவ்வொரு இறைவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு மந்திர சொற்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மந்திர சொற்களை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவனுடைய சக்தியை நம் உடலிலும் உள்ளத்திலும் பெற்று நம் வாழ்க்கையிலே அடையக்கூடிய நற்பயன்களை அடைவதற்காகவும் நம்முடைய முந்தை வினைகளை தீர்ப்பதற்காகவும் அந்த மந்திர சொற்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கோவிந்தா என்ற சொல் மிகவும் சக்தி வாய்ந்த, கோ என்றால் சொன்னால் தலைவன் என்று சொல்லுகின்ற வகையிலே எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை நாம் மனமுகந்து கோவிந்தா என்று சொல்லி உச்சரிக்கின்ற பொழுது அந்த திருமாலினுடைய அருள் நமக்கு கிட்டும், அவருடைய அந்த பார்வை நமக்கு கிடைக்கும் என்ற நோக்கத்திலே அந்த கோவிந்தா என்ற சொல்லை நாம் சொல்கின்றோம். இதை ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையிலே பல இடங்களிலே இந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த அதேபோல நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த திவ்ய பிரபந்த பாடல்களிலும் பல இடங்களிலே இந்த கோவிந்த நாமத்தினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் உணர்ச்சி பெறுகின்றது, மனம் அமைதி பெறுகின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த இறைவன் அருள் நம்மை நாடி வருகின்றது.
0: இப்போது இந்த புரட்டாசி மாதம்

0: ஒவ்வொரு சனக்கிடையும் சில வீட்டில் சில வீடுகளில் இந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது எந்தெந்த முறைகளை நாம் பின்பற்றலாம்?
1: பொதுவாக திருமாலுடைய வழிபாடு நம்ம மொரீசியஸிலே மொரீசியஸ் மட்டுமல்ல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களாலும் மற்ற இன மக்களாலும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து கடைபிடிக்கப்படுகின்றது. வீட்டிலே திருமாலை படங்களாக வைத்தோ அல்லது கண்ணாடியில் திருநாமத்தை வரைந்து அந்த கண்ணாடியிலே எழுந்தருளை செய்தோ அல்லது திருவிளக்கிலே திருமாலை எழுந்தருளை செய்தோ ஏதாவது ஒரு வகையிலே திருமாலினுடைய உருவத்தை அல்லது அந்த வடிவத்தை நாம் மனதார நினைந்து எழுந்தருளை செய்து இல்லத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது ஒரு மரபாக இருந்து வருகின்றது. அவ்வாறு நம்முடைய அந்த வழிபாட்டை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த திவ்ய பிரபந்த பாடல்களை நாம் முழுமையாக பாராயணம் செய்தோ அல்லது ஓதியோ அல்லது அந்த பாடல்களை கேட்டோ வழிபாடு செய்வது நமக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்திலே படையலிடுதல் என்பது நமக்கு தமிழருடைய மரபாட்டிலே எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு. இந்த படையலிட்டு வழிபாடுவது தமிழருடைய மரபாக இருந்து வருகின்றது. அந்த படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த படையல் அந்த திருமாலுடைய வழிபாட்டிலே மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. நமக்கு இங்கே பொதுவாக மொரீசியஸிலே நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வைத்துக்கொண்டு அறுசுவை உணவை படைத்து இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை என்று சொல்லக்கூடிய அந்த முருங்கைக்கீரையை அந்த அறுசுவையிலே படைப்பார்கள். அது வந்து நம்முடைய தீவினைகளை நீக்கி நல்வினைகளை கொடுப்பதாக ஒரு கருத்து இருக்கின்றது. அதே நேரத்தில் முருங்கைக்கீரை நமக்கு உடலிலே பல்வேறு நலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையாக ஒரு மருத்துவ பொருளாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அதை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அனைவரும் சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் அதை வந்து அந்த படையிலே வைத்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள்.
0: அப்போ எந்தெந்த திருக்கோயிலுக்கு நாம் போகிறோமோ அந்த கோயில் அதுக்கு நடுகில் அந்த கம்ப சேவை?
1: ஆமாம், அதாவது கம்ப சேவை என்று சொல்வது பெருமாளுடைய வழிபாட்டிலே மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. ஒரு பெரிய திருவிளக்கிலே அந்த திருமாலை எழுந்தருளை செய்து அதற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து அதன் மூலமாக திருமாலை காட்சிப்படுத்துவதுதான் கம்ப சேவை. பொதுவாக தமிழ்நாட்டிலே இந்த பழக்கம் தஞ்சை மாவட்டங்களிலே அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழிபாடாக அமைந்திருக்கின்றது. அதனுடைய தாக்கமாகவும் அதன் தொடர்ச்சியாகவும் தான் மொரீசியஸிலும் அந்த பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பண்டைய காலங்களிலே திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதி திருமலைக்கு எல்லோராலும் எளிதாக சென்று வர முடியாது. போக்குவரத்து வசதி இல்லை, பொருளாதார வசதி இல்லை, உடல்நிலை வசதி இல்லை. முதியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரும் அந்த காலகட்டத்திலே அந்த திருமலைக்கு சென்று திருமாலாகிய வேங்கடனை வழிபாட்டு திரும்பி வருவது என்பது இயலாத காரியமாக இருந்த காலகட்டத்திலே யாரெல்லாம் அதிலே வசதி பெற்றவர்களாக உடல் வலிமை பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த திருமலைக்கு சென்று வழிபாடு செய்து திரும்ப வருவார்கள். அப்படி திரும்ப வந்த அந்த அடியார் பெருமக்கள் தான் கண்ட அந்த திருமாலினுடைய சிறப்பையும் அந்த காட்சியையும் தன்னுடைய ஊரிலே, தன்னுடைய இல்லத்திலே, தன்னுடைய தெருவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை சொல்லுகின்ற வகையிலே இந்த திருவிளக்கை கம்ப சேவையை ஏற்றி வைத்து அதை காட்சிப்படுத்தி அதன் மூலமாக அந்த திருமாலினுடைய சிறப்பை சொல்லி தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லுகின்ற வகையிலே தான் பெற்ற அருளை தன்னுடைய கிராமத்து மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை காட்சிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கம்ப சேவை வழிபாடு அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஏதாவது வேண்டிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் ஏதாவது நல்ல காரியம், வேண்டிய காரியம் நிறைவேறிவிட்டால் படையலிடுகிறோம் என்று சொல்லி அந்த வகையிலே அந்த கம்ப சேவையிலே ஊர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கி படையலிட்டு அந்த வழிபாட்டை சிறப்பு செய்வார்கள்.
0: அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் சில பேர் இந்த அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது, அதை உணவை தவிர்ப்பது தான் ஆன்மீக காரணம் என்ன?
1: உணவை தவிர்ப்பது காரணம் இல்லை. ஒரு சில காலகட்டத்திலே நம் உடலுக்கு அறிவியல் ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு சில நம்முடைய ஜீரண உறுப்புகள் என்று சொல்லி அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது உடலுக்கு நல்லதாக இருக்கின்றது. உணவே மருந்து என்பது தமிழர்களுடைய முக்கியமான மந்திர சொல்லாகும். சித்த மருத்துவமாகட்டும், ஆயுர்வேத மருத்துவமாகட்டும், தமிழர்களுடைய உணவு முறைகளை நீங்கள் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது உணவு வந்து ஒரு மருந்தாக இருக்கின்றது. அந்த நோக்கத்திலே ஒரு சில காலகட்டத்திலே ஒரு சில உணவுகளை நாம் தவிர்ப்பது நம் உடலுக்கு நல்லது என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.

0: அம்பர்களே, தற்போது நம்முடைய மொரிஷியஸ் வானொலி இப்பொழுது ஐயா நித்யானந்தம் சண்முகம் அவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தை பற்றி நாம் அவர்கிட்ட சில கேள்வியை நாம் சரி ஐயா, இப்போது நாம் கோயில் போகும்போது அந்த திருமாலை முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அப்போ அந்த கண்ணாடி மேலே ஒரு திருநாமம் நாம் பார்க்கின்றோம். அது ஏன்?
1: ஆமாம், திருமாலுடைய வழிபாட்டிலே மொரீசியஸ்லே இந்த கோவிந்தன் திருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே ஒரு பெரிய கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடிக்கு திருநாமம் இட்டு அதை ஒரு காட்சிப்படுத்தி அதை வழிபாடு செய்வது நமக்கு ஒரு மரபாக இருந்து வருகின்றது. இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நமக்கு உணர்த்துவது கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது கண்ணாடிக்குள் நாம் தெரிவோம். அதுபோல நமக்குள் இறைவன் தெரிவான் என்ற அந்த தத்துவத்தை உணர்த்துவதாக, உனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காக அந்த கண்ணாடி ஒரு தத்துவ பொருளாக அங்கே காட்டப்படுகின்றது.

0: நம்முடைய உடலுக்குள் உருகக்கூடிய அந்த ஆன்மாவே இறைவனை அடைய வேண்டும். அந்த ஆன்மா அந்த உயிர்தான் இறைவனுடைய அம்சமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற வகையிலே அந்த கண்ணாடி நமக்கு அங்கு நினைவூட்டுகின்ற வகையிலே அதை உணர்த்துகின்ற வகையிலே அங்கு வைத்து காட்டப்படுகின்றது. நம்முடைய சமய வழிபாட்டிலும் நம்முடைய வாழ்வியல் நெறிகளிலுமே குறிப்பிட்டபடி இந்த கண்ணாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு மங்களப் பொருளாக பார்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த கண்ணாடி என்பது திருமகளாகிய மகாலட்சுமியின் உறையிடமாக போற்றப்படுகின்றது. எனவே திருமாலுடைய மார்பிலே உறையக்கூடியவள் திருமகள். அத்தகைய திருமகளினுடைய ஒரு வடிவமாகவும் இந்த கண்ணாடி அந்த இடத்திலே வைக்கப்படுகின்றது. இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மேன்மேலும் மேலோங்கி வருவதற்கு திருமகளுடைய அருள் தேவை. அந்த திருமகளினுடைய வடிவமாக ஒரு காட்சியாக நமக்கு அங்கு காட்சிப்படுத்தப்படுவது இந்த கண்ணாடி. அடுத்ததாக கண்ணாடி என்பது ஒரு தூய்மையான வடிவம். அதில் எதை காட்டுகின்றோமோ அது அப்படியே பிரதிபலிக்கும். அதுபோல நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் தூய்மையே வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிக்காட்டக்கூடிய வகையிலே அந்த தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த கண்ணாடி அங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இறைவன் வந்து உருவம், அருவம், அருவுறும் என்று மூன்று நிலைகளிலே நாம் வழிபாடு செய்கின்றோம். இது அருவமும் இல்லாமல் உருவமும் இல்லாமல் அருவுருவ வழிபாடாக இந்த கண்ணாடி நமக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. பொதுவாக சிவ வழிபாட்டிலே சிவலிங்கத்தை அருவுருவ வழிபாடு என்று சொல்வார்கள். இங்கு திருமாலுக்கு வந்து இந்த கண்ணாடியின் மூலமாக அருவுருவமாக காட்டப்படுகின்றது. ரெண்டாவது விடயம் என்று சொன்னால், அந்த காலகட்டங்களிலே திருமாலுக்கு படங்கள் நம்முடைய பெரும்பாலும் இருக்காது. அந்த ஓவியர்கள் வராத காலகட்டத்திலே, பட் கண்ணாடியின் மூலமாக அந்த இறைவனை காட்சிப்படுத்துவது பழக்கமாக இருந்ததுனால அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய ஒரு சக்தியாக கண்ணாடி பார்க்கப்படுகிறது.
1: இப்போது அப்போது கண்ணாடி விட ஒரு இந்த வடை மாலை இப்போது
0: வடை மாலை வந்து எப்படி சொல்லணும்னா, அது உளுந்தினால் செய்யக்கூடிய வடைமாலை.
1: ஆமாம்,
0: திருமாலுடைய வழிபாடு எப்படி சொல்லுவாங்கன்னா, புதன் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒடுக்கக்கூடிய அந்த நவகோள்களால் வரக்கூடிய தீமைகளை நமக்கு நீக்குவதற்கு குருவாக கடவுளாக விளங்கக்கூடியவர் திருமால். அந்த சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக வரக்கூடாது, அதன் மூலமாக காக்க வேண்டும் என்பதற்காக அந்த உளுந்தை வடையாக நமக்கு சாற்றி அதன் மூலமாக அந்த சனி தாக்கத்தையும் அந்த கோள்களினுடைய தாக்கத்தையும் நீக்குவதற்காக அந்த வடைமாலை சாத்தப்படுகின்றது. பொதுவாக ஒன்பான் கோள்கள் வழிபாடுகளிலே ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தானியம், ஒரு விதை அல்லது பயன்படுத்தப்படுகின்றது. சூரியன் என்று சொன்னால் அதற்கு கோதுமை, சந்திரன் என்று சொன்னால் அதற்கு நெல், புதன் என்று சொன்னால் அதற்கு பச்சை பயிறு, வியாழன் என்று சொன்னால் கடலைப்பருப்பு, ராகு கேது உளுந்து கொள்ளு எள்ளு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு மொச்சை, இவையெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது. அதே மாதிரி இந்த வடை என்பது உளுந்தினால் செய்யப்படுகின்றது. இந்த ராகு கேது போன்ற கிரகங்கள், சனி கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமாக வராமல் இருப்பதற்காக அதை வடை மாலையாக சாற்றி நாம் செய்கின்றோம்.
1: அப்போ இந்த சைவர், இந்த வைணவர் சைவர், சும்மா அந்த வைணவர் இந்த கோவிந்தன் திருவிழா கொண்டாட ஏன் இல்லைன்னா சைவ வைணவர் சும்மா அந்த வைணவர் தான் அந்த புரட்டாசி மாட கோவிந்தன்?
0: அப்படி இல்லை, அப்படி இல்லை. திருமாலியம் சைவம் ரெண்டும் வந்து ஓருருவில் ரெண்டும் ஒன்றாக காண்டோன்னு தான் சொல்லி ஆழ்வார் பாடுவார். ஆழ்வாருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவனை தனியாகவோ பிரம்மாவை தனியாகவோ அல்லது திருமாலை தனியாகவோ காணவில்லை, எல்லாம் எல்லா உருவும் ஓருருவாக கண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியேன். அதனால் எல்லா இறைவனையும் ஓருருவாக காண்பது தான் இந்த திருமா இதனுடைய சிறப்பாக இருக்கின்றது. சைவர்கள் தான் கொண்டாட வேண்டும், வைணவர்கள் தான் கொண்டாட வேண்டும் என்பதில்லை. இறைவன் மீது அன்புள்ளவர்கள் யாவரும் அதை கொண்டாடலாம்
1: சார்.

0: அம்பர்கள் புரட்டாசி மதே கோவிந்தன் விருதத்தினையொட்டி உங்களுக்காக நாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கிறோம். பட்டு மறைவரை நீங்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்பீர்கள். மேலும் நம்முடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஐயா நித்யானந்தன் சண்முகம் வந்திருக்காங்க. சரி ஐயா, இந்த புரட்டாசி மாதத்தில் சில பேர் என்ன சொன்னாங்க, என்கிட்ட என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, அவ்வளவு வசதி இல்லை, பெரிய பூசை செய்யணும் இல்லை சிறிய பூசை பண்ணணும் என்று ஒருவர் கூறினால் அவருக்கு உங்கள் பதில் என்ன?
1: இறை வழிபாட்டிலே வசதியோ படிப்போ கல்வியோ உயர்வு தாழ்வு என்பது எதுவும் கிடையாது. யார் இறைவனிடம் உண்மையான அன்பை செலுத்துகிறார்களோ அவருக்கு இறைவன் அருள் புரிவான் என்பது தான் நம்முடைய சமயத்தினுடைய தத்துவம் முறை. திருமாலுடைய வழிபாட்டிலே நான் ஒரு சில உதாரணங்களை நான் இங்கு சொல்ல இருக்கின்றேன். ருக்மணி தேவி நிறைய பணம் வைடூரியம் தங்கம் இவற்றையெல்லாம் ஒரு தராசு தட்டிலே வைத்து திருமாலை வழிபாடு கிருஷ்ணனாகி அந்த கண்ணபிராணி வழிபாடு செய்கின்றார். ஆனால் அந்த தட்டு சரியாக நிற்கவில்லை. அதே நேரத்திலே ஒரே ஒரு துளசி இலையை வைத்து ருக்மணி தேவி வழிபாடு செய்கின்றார். சத்யபாமா நிறைய நகைகளை வைத்து வழிபாடு செய்கின்றார். அந்த ஒரு துளசி இலையே போதும் என்ற நிலையிலே அந்த கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதேபோல் கண்ணனுடைய அவதாரத்திலே பார்த்துக்கின்றா குசேலனுடைய வரலாறு நம்ம பார்க்கணும். கண்ணனுடைய பாலிய சின்ன வயதிலே இளம் வயதிலே கண்ணபிரானோடு விளையாடியவர் குசேலன். அந்த குசேலன் கண்ணபிரானை சந்திக்க செல்கின்ற பொழுது ஒரு அழுக்கு துணையிலே கொஞ்சம்

0: அவளை கட்டி கொண்டு சென்று அதை கிருஷ்ண கண்ணபிரானுக்கு கொடுத்து அந்த அன்பின் மூலமாக அவருக்கு பெரும் செல்வத்தை நமக்கு அந்த கண்ணபிரான் கொடுத்திருக்கின்றார். அங்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகையிலே ஒரு பெரிய படையலையோ பெரிய விசேஷங்களையோ பெரிய விதமான இதையோ எதிர்பார்க்காமல் ஒரு சின்ன அழுக்கு துணியில் கட்டிய அவளுக்கே இறைவன் இறங்கி வந்து கொடுத்திருக்கின்றான். அதேபோல மகாபாரதத்தில் இன்னொரு இடத்திலே துரியோதனனுடைய தன் அரண்மனையை ஏற்பாடு செய்திருந்த பெரிய விருந்தை தவிர்த்து விதுரன் கொடுத்த ஒரு சின்ன எளிய காய்கறி உணவை உண்டு அவருக்கு அன்பை செலுத்துகின்றார். அதேபோல ராமனுடைய அவதாரத்திலே பார்த்து சொன்னால் காட்டுக்கு சென்று குகன் கொடுத்த அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு குகனையும் தன்னுடைய எளிய நண்பனாக சொல்கின்றார். ஐவரோ நால்வரோடு ஐவரானோம் என்று கம்பர் பெருமான் சொல்லுவார். அதாவது நீயும் என்னுடைய சகோதரனாக இருக்கிறாய் என்று அந்த வேடனையும் தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிற அந்த அன்பை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். எனவே வந்து இறைவனுக்கு நாம் எதை படைக்கின்றோம் என்பதை விட எப்படி படைக்கின்றோம், எந்த உணர்வோடு படைக்கின்றோம் என்பதை தான். இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்ற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்னை நன்னெறி குவிப்பது என்று சொல்றார். நம்முடைய அந்த அன்போடு நம்ம கொடுக்கக்கூடியதை இறைவன் ஏற்று நமக்கு அருளை கொடுப்பான்.
1: சரி ஐயா, இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் என்ன?
0: எல்லா திருவிழாக்களும் நம்மை ஒழுக்கப்படுத்திக் கொள்வதற்காக நமக்கு சொல்லப்பட்டது தான். நம்முடைய உடலை ஒரு உணவுவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, தூய்மைப்படுத்திக் கொள்வது, வாழ்க்கை நெறிமுறைகளை படுத்திக் கொள்வதற்கு அந்த விரத காலங்களிலே நாம் எப்படி இருக்கின்றோமோ அதே காலத்தை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதற்காக தான் அந்த விழாக்காலங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் நம்மால் முடியாது என்ற காரணத்தினால் குறைந்தது அந்த விழா நேரங்களிலாவது நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் நல்ல உணவுகளை உண்ண வேண்டும், ஒரு சீரிய வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதை கற்றுக்கொண்ட நாம் எப்பொழுதும் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும்.

0: சரி ஐயா, நித்யானந்தன் சண்முகம் அவர்கள், ஒரு பக்தர் அந்த முறையை பற்றி அவருக்கு சில அவருக்கு தெரியல. எனக்கு எனக்கு முறை அந்த வழிபாட்டு முறை எனக்கு தெரியாது. நாம் எப்படி இந்த பெருமாளை வழிபது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
1: பெருமாளுடைய திருவுருவத்திலோ அல்லது திருப்படங்களிலோ அவர்கள் முன்னின்று நாம் ஆழ்வார்கள் அருளி செய்த நல்ல அருள் பாடல்களை நாம் மனமுருக பாடினாலே போதும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணான் நின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரமோ, அல்லது ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரமோ, அல்லது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரங்களை திருமால் முண்டு எளிமையாக ஒரு துளசியை வைத்து ஒரு சிறு படையலை வைத்து ஏதாவது ஒரு பழங்களையோ அல்லது நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருள்களையே திருமாலுக்கு படைத்து அதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வழிபாடு செய்வதே ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக அமையும்.
0: இஷ்டப்படி. அப்போ இப்போ இந்த வருஷம் இந்த 2026 ஆண்டில் இந்த பட்டாசு மாதம் ஐந்து
1: வாரங்கள்
0: இருக்கு. அப்போ இந்த 17ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதம் அந்த
1: அடுத்த நாள் வந்து ஐப்பசி மாதம். ஆமாம், நம்மளுடைய வழிபாட்டிலே சூரியன் மறைந்து பின் வரும் இரவும் அதை தொடர்ந்து வரும் அதிகாலையும் முந்தைய நாளின் தொடர்ச்சியாகவே கருதப்படும். அதனால்தான் திருவிழாக்கள், சிறப்பு வழிபாடுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் அதிகாலை வரை நடக்கின்ற போது அந்த நாளின் இரவியே நம் கணக்கிலே சேர்க்கப்பட்டு சூரிய உதயத்திற்கு பிறகே புதிய நாள் பிறந்ததாக கொள்ளப்படுகின்றது. மேல்நாட்டு அமைப்பின்படி தான் நாம் அந்த ஒரு நாள் 12 மணிக்கு முடிவதாக நாம் கருதுகின்றோம். ஆனால் நம்முடைய தமிழருடைய கால கணக்கின்படி ஒரு நாள் என்பது ஒரு சூரியனுடைய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரை இருக்கக்கூடியத்தான் ஒரு நாளாக கருதுகிறோம். எனவே அந்த சூரிய உதயமே இயற்கையாக உலகிற்கு இயற்கையாக அமைந்த ஒன்று. அந்த இயற்கையான ஒரு புள்ளி அதை இருக்கின்ற காரணத்தினாலே அது வந்து அந்த அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் நாம் அந்த வழிபாட்டை செய்யலாம். பொதுவாக நம்முடைய தமிழ் மரபாக இருக்கும் பஞ்சாங்கம் அந்த கணிப்பு எதில் இருந்தாலும் அந்த சூரிய உதயத்தில் தொடங்கி அடுத்த சூரிய உதயத்தில் முடிகின்ற நாளாக இருக்கின்றனால அது தவறு கிடையாது. அதனால் அந்த இரவு முழுவதும் நாம் அந்த வழிபாட்டை சிறப்பாக செய்யலாம்.
0: சரி சரியா, இப்போது கடைசியில் நம்முடைய மொரிஷியஸ் இந்த பக்தர்கள் திருமா பக்தர்கள்

0: இந்த புரட்டாசி மாதம் ஏதாவது செய்தி நீங்கள் சொல்லுங்கள்.
1: இந்த திருமாலுடைய வழிபாடு புரட்டாசி கோவிந்தன் வழிபாட்டிலே அனைவரும் கண்டிப்பாக தன்னுடைய குடும்பத்தாருடனும் குழந்தைகளுடனும் திருக்கோவில் சென்று முழுமையாக அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்கின்ற பொழுது நாம் அந்த இறை உணர்வை அறிந்து கொள்வதோடு நம்முடைய வழியாக இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு அதை எடுத்து செல்கின்ற ஒரு பாங்கு உருவாகும். குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாகவே நாம் சொன்னோம் என்று சொன்னால் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த திருமால் வழிபாடு இருக்கின்றது. எனவே இளைஞர்களும் அந்த இளம் பெண்களும் இந்த வழிபாட்டில் அதிகமாக கலந்து கொள்கின்றார்கள். அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே மேலும் மேலும் அவர்களை திருக்கோவிலுக்கு வர வைத்து நம்முடைய கலை, பண்பாடு, மொழி ஆகியவற்றை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு இது உறுதுணையாக அமைத்துக் கொள்ள வேண்டும்.
0: சிறம்பர்களை, இத்துடன் நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகின்றது. ஐயா நித்யானந்தன் சண்முகம் அவர்கள், நீங்கள் வந்தீங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி.
1: இந்த வாய்ப்பை நல்கிய மொரிசியஸ் வானொலி நிலையத்தாருக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கி கொடுக்கிற ஐயா சுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய நாளிலே எல்லாரும் எல்லா வளங்களையும் திருமாலினுடைய அருளால் பெற்று வையத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த மொரிசியஸ் வானொலி நிலையத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
0: கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளம் கனிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 819 கிலோஸ் தலைகளில் நாட்டுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவாறு தற்போது நாம் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதமாக இருக்கின்றோம். எனவே இன்று நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமாலை போற்றும் பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அன்புடன் நாம் வழங்குகின்றோம்.

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்தோல் மணிவந்த முசப்பதி செவத்திற்காப்பு அடியோமோடும் நன்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மல மார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோடி வளத்தோடையும் சுதராளியும் பல்லாண்டு படிப்போர் பூக்கும் முடங்கும் அப்பாஞ்சிய சௌந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சிங்கம் அச்சுடா அமரரே அயுர்த்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேந்தேன் அரங்கமா நகருளாலே.

திருமாலை எவ்வாறு சொல்லி அழைத்தாலும் எங்கிருந்து நினைத்தாலும் பக்தி ஒன்றே போடும் என்று பதிவுடனே வந்திடுவான். பக்தரெல்லாம் பரவசமாய் பாடுகின்ற நாமம் உடல் முழுதும் இம்பரசம் ஊட்டுகின்ற நாமமாகும். கண்ணா, உன் நீலமேக வடிவடகை நித்தியமும் காண்போம். நேரமெல்லாம் பாடியாடி பயமின்றி வாழ்வோம். உலகெல்லாம் முடங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணா.

குளிர்ந்த அடகிய திரு துளசி தளிர்களால் தொடுக்கப்பட்ட மணவிக்க மாலையே அடிந்துள்ள திருமால் கடவுள் பக்தர்களை தன் நிழலை போல அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நாங்கள் இறைவனிடம் பக்தி கொள்வது எப்படி? ஒருவத்தொருவர் ஒவ்வொரு விதமாய் பக்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னிடம் எப்படி பக்தி பண்ணினாலும் அது எவ்வளவு இளமையா

கண்ணனின் ராசலீலை காளிங்க நர்த்தனம் அசுரர்களை அடித்தது. கோவிந்த் கோவர்தன மலையே குழையெனப் படுத்தது என அவரது லீலைகளை கணக்கிடவே முடியாது. நாம் என்று நினைக்காமல் நாம் என்று நினைத்தால் அது ஆணவம். எல்லாம் உடதை என நினைத்தால் அது சரணாகதி. ஆணவம் சரணாகதி எப்படி உருவாகிறது? ஆணவம் என்பது எல்லாமே என்னிடம் உண்டு என்று நினைப்பே ஆணவம் ஆகிறது. ஒன்றுமே என்னிடம் இல்லை, எல்லாமே உன்னிடம் உண்டு என்று சரணாகதி ஆகும். ஆணவம் அடைந்து திருமாலிடம் சரணடைந்தால் எல்லாம் தானாகவே நடக்கும். முயற்சி நம்முடையதாக இருந்தால் வெற்றி அவன் நமக்கு தரும் பரிசாகும். ஆகவே ஆணவம் இல்லா வாழ்க்கையை வாழ திருமாலிடம் சரண் புகுவோம்.

மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் தம் வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களையும் காக்க கடவுளாகிய திருமால் தன்னுடைய தயை என்னும் குணத்தை கொண்டு புனிதன் ஆக்குகிறான். அவனை மன்னித்து அருளுகின்றான். திருமாலுடைய தயை என்னும் குணத்தை ஒரு பரிணாமமே குற்றம் வராமல் மிகுந்த அன்பு காட்டுவதாகும்.

பக்திக்கு தூய பக்தி மட்டும் அவசியமானது. பணமோ பதவியோ முடியோ அல்ல, பற்றில்லா பக்தியால் மட்டுமே இறைவனை பற்றாலும் இறைவனை பற்றலாம், இறைவனை பெறலாம்.

அகிலம் அருள் பெறுவதற்காக கிருத்தி திரியேத்த துவாபர கலி என நான்கு யுகங்களிலும் திருமால் அவதரித்தருள்கின்றான். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ஆகிய இறைந்து அவதாரங்களிலே திருமால் அவாபர யுகத்திலே கண்ணனாய் அவதரித்தருள்கின்றான்.

அம்பரலி புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நெந்துடன்.

0: On the hour, every hour. Radio Marches.
1: திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய பெருமாள் அருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் இறைவனின் அருள் நிறைந்திருக்கும். இன்று திருமாலின் திருவருளை நினைவு கூர்ந்து கோகுலத்தில் கண்ணன் எவ்வாறு தனது பால லீலைகளால் அனைவரது உள்ளங்களையும் கொள்ளை கொண்டார் என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம்.

கோகுலம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது குழந்தை கண்ணனின் குறும்பும் குதூலகமும் புன்னகையும். கண்ணன் கோகுலத்திற்கு வந்த நாள் அந்த மண்ணே மகிழ்ச்சியில் திளைத்ததாக பக்தியை மரபு கூறுகிறது. யசோதையின் மடியில் தவழ்ந்த அந்த பாலகன் பின்னாளில் உலகையே காத்த பரந்தாமனாக விளங்கினார். கோகுலத்தின் ஒவ்வொரு இல்லத்திலும் கண்ணனின் திருநாமம் ஒலிக்கிறது. ஒவ்வொரு உள்ளத்திலும் மகிழ்ச்சி மலர்கிறது.

கோகுலத்தில் கண்ணன் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது வெண்ணெய் திருடும் குறும்பு கண்ணன்தான். யசோதையும் கோகுலத்து ஆயர் பெண்களும் மறைத்து வைத்த வெண்ணெயை தனது நண்பர்களுடன் சேர்ந்து கண்ணன் எடுத்து சுவைத்த கதைகள் இன்றும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் மகிழ்விக்கின்றன. அந்த வெண்ணெயை திருட்டிலும் ஒரு தெய்வீக அழகு இருக்கிறது. கண்ணன் வெண்ணெயை மட்டுமல்ல பக்தர்களின்

கோகுலத்தின் தெருக்களில் கண்ணனின் புல்லாங்குழல் இசை ஒலிக்கும் போது அந்த இசையில் அனைவரும் மயங்கினார்கள் என்று பக்தி இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. கண்ணனின் புல்லாங்குழல் வெறும் இசை கருவி அல்ல, அது இறைவனின் அழைப்பாகவும் பக்தியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. கண்ணனின் இனிய குழலோசை போல நம் உள்ளங்களிலும் இறைநாமம் இனிமையாக ஒலிக்கிறது.

கோகுலத்தில் கண்ணன் அனைவருக்கும் செல்ல பிள்ளை என்றாலும் யசோதைக்கு அவன் தனது உயிரே. கண்ணனின் குறும்புகளை கண்டு கோபப்படுவதும் அந்தித்தகணமே அவனை அணைத்து கொள்வதும் யசோதையின் தாய் அன்பை அழகாக வெளிப்படுத்துகிறது. இறைவனையே தன் குழந்தையாக கருதி அன்பு செலுத்திய யசோதையின் பக்தி தாயன்பின் உயர்வை நமக்கு உணர்த்துகிறது.

கோகுலத்தில் விளையாடிய அந்த சிறு கண்ணனே பின்னர் உலகிற்கு அறத்தையும் பக்தியையும் தர்மத்தையும் எடுத்துரைத்த பரமாத்மாவாக விளங்கினார். கண்ணனின் வாழ்க்கை நமக்கு ஓர் அழகான செய்தியை சொல்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறார், பக்தி இருக்கும் உள்ளத்தில் இறைவனின் அருள் என்றும் நிலைத்திருக்கும். நம்முடைய இன்றைய கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சித்துடன் நிறைவு பெறவுள்ளது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.